ஸ்ரீராம் தலா பகவானுக்கு, ஸ்ரீ ஆனந்த கந்த பகவானுக்கு, ஸ்ரீ கௌசல்யானந்தன் பகவானுக்கு, ஸ்ரீ தசரதநந்தன் பகவானுக்கு, ஸ்ரீ கைகேயி நந்தன் பகவானுக்கு, ஸ்ரீ சுமித்ரானந்தன் பகவானுக்கு, ஸ்ரீ சாரோபையனுக்கு, ஹனுமான்ஜி மகாராஜுக்கு, ஸ்ரீ ராம் ஜன்மபூமிக்கு.